பூர்வீன பாரு பாவே தானிதாதரேரிதா பூர்வீன பாரு பாவே ஹிங்லா ஹிமாலிதா குரு கரு தேஜி குண காவே தேரோ நாம ஹே ஜோகி ஜோக சாதே பவுன சாதனா கிட்டே குபாதே அரப் கே ஆர்பி அராதே தேரோ நாம ஹே பார்சி பரங்கி மானே கல்தாரி கூரா சிதானே பச்சமக்கு பச்சமி பச்சானே நிஜ காம கே மரஹட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர மரஹட்டா மங்கில் தேரி மனசு தபஸ்யா கர.